காசி வடக்காசி கீழ் காசி மேல் காசி தன் மதுரை பட்டணம் அழப்பினந்த காசியை வாழும் காசி மகாராஜன், காசி மகாராஜன் பெத்தடித்த கண்மணியே மதிதேவிரேனு கணக்கு சபரிக்கு வருகின்றார்.

சமராணி பூச செய்யோ. கடு சலங்க கட்டினா மாறிட வீரன் கவண்ட வீரன்.